0: நாயம்பல மத்திய வித்யாலய பரிஸ்வேதி
1: பௌத்த உருவை அபிமானிய சமரான பொதுசி புபுதான ஒபாத் எக்திவான
2: லோகானுகம்
0: ராஜ்ய விசக் மங்கல்யா விசக் கலாபி சஜீவ தொருத்துரு லக்கானி
1: பெத்திபர அனுக்ரஹய
3: ශ්‍රී ලංකා ආයුර්වේද ඖෂධ සංස්ථාව අජීර්ණ තත්ත්ව වලින් පීඩා විඳින ඔබට ගුණදායක ස්වභාවික විසඳුම සංස්ථා රසම් ශ්‍රී ලංකා ආයුර්වේද සංස්ථාවේ සාඩම්බර නිපැයුමකී

0: பாக மத்மதக சமக பிராண சம பிரேமே அனந்தே விதின்
1: சததே தஹர
2: சமானுக்ரஹய
3: கோடி 11 தன நிதான லோதராய 10 லட்சம் பிரதம தியாக 20 லட்சம் விலா ரூபியா லட்சம் 3000 1000 60 20 தியாகி டபுள் விலா கோடி 11 தன நிதானேட ரூபியா 40 கொண்டட மேதி
4: லாங்கே விஸ்வாச தினு மார்க்ஸ் பென் சமூக வியாபாரே வித்தின் கேன் பாபி தஹரில தென் நவ நிமாவகின் என டோமாஸ் வாங்கிய வீக்கிட்டி மியந்திரைக்கு சாதம்பர் ஹிமிகருவிக்குமல்ல அதும அமதன்ன 011 7679 579

0: ஓமிஸ்ருதி டி எம் ஜெயரத்ன பிரவீண காயன சிற்பி அரணியபத்து வந்துட்டு பொம்ம அருத்பரவுத் பிரேமணியவுத் மதக்கியான் பாரன்னாவுத் கீத சமுச்சேக்கின் சந்ததியதார பிராசாங்கிக சச்சிவ கரணே எலசின் அரம்புவாட்டு அப்படி முகத்துக்கு விராமையாக லபாகனும் டி எம் ஜெயரத்ன மெத்துவனி இன்னொரு நவதத்துவத்துவன்ட்டு ஆராதனா கரன் சூதானம் மி பிராசாங்கிக சச்சிவ கரணே ரசகான் வந்துட்டு ரசமத்துனி அப்படி டி எம் ஜெயரத்ன ஸ்வரேட்ட முகத்துக்கு விராமையாக லபாதென்னே அகே ஹனின் அது சந்ததியதார மி பிராசாங்கிக சச்சிவ கரணே மிளகிட ரசகான் வந்துட்டு பலாபுரத்துவின் இட்டு பிராத்து அப்படி அனுகிரகத்து கரண அப்படி அனுகிரக பௌத்தன் பிள்ளி பந்தவத் மதாக்கிறான்ட்டு உட சந்ததியதார மி பிராசாங்கிக சச்சிவ கரண உட சமீப கரான்ட்டு அப்படி அனுகிரகத்து கரண அப்படி அனுகிரக பௌத்தன் பிள்ளி பந்தவத் மதாக்கிறான்ட்டு அவசரம் என்ன அப்படி அனுகிரகத்து கரமின் அப்படி சமகி நத்தல் மெதகிறேன்வா என்எல்பி ரசவத்துணி கோடிபத்தி சிஹினை யதார்த்தியாக கரணகவான் ஒன்னதன் உபே சண்டே பனி டேக்கே வெடி வாசியாக உபட அத்கரது என்ன தனநிதானி லுத்ரைய வார்த்து பல வெந்தாசிட்ட சாம இருதாதினுக்கும் விசேஷ கரல் தியனோ இ சுப்புரது முதல் தேகிவிட்ட அமத்தரவு தனநிதானி லுத்ரை பத்துல சண்டே போனஸ் இலக்கம் ஹாத்தரக்கின் சமானித்த அங்கைய பிலிவெல்ட கலப்பாகிட ருபியால் தசதாச தகின் தேகி ரசாக் தினாகன்ன தென் உபட்டு புலுவான் ஜாதி மகதன சம்பத்து தனநிதானி உபத் மிலதிகன கோடிபத்தி சிஹினே செபே கரகன்ன அமத்துக்கு கரான் நேபா ஜீவிதி சிஹினேட் வாசனாவே ஆசீர்வாதே ஜாதிக லுத்ரை மண்டலே இவ்வகையும் தமாய் அபித்த கத்தல் பெதுகிறின்னா அங்க ஏகே டோமா வீகுர்ணியான் பிரகின்னா பிதாகரின மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் ஆயத்தனே தென் மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் வெதின் டோமா கழு எட்டி வத்கிரிமே யந்திர கண்ணு சஹால் வென் கரகனிமே யந்திர சஹால் எசரும் கிரிமே யந்திர எத்தலு சஹால் நிஷ்பாதன சதா அவசிய சீல் யந்திர உபகரண இக்கம வகலக் கட்டின் லபாகனிமே பகசுக்கம ஒபட சல்சலா தேனோ மேம் யந்திர ஒபட அவசிய தார்த்தாவன்கின் லபாகன்னத் புல்வன் நம்பர் 31 எல் ஹேன பார மார்க்கம கேன் ஸ்தானே தமாய் மார்க்ஸ் பென் ஹோல்டிங்ஸ் ஆயத்தனே ஸ்தாபித கரலா தேனே பிந்து ஏகாய் கை ஹதாய் ஹெட ஹதாய் அனுபாய் ஹெத்த நவே கேன துரகதனாங்கேன் உபட்ட வெடி விஸ்தர தனகாதட்ட புலுவா எப்பிலி வந்தபாத் உம் ஆதரின் சிகிபாத் கரணோ ஹுதை எம்னம் ஆதரனிய சகோத ரசவத்துனி அப்பி ஹுந்த அத்தோ சம்பிரசாதேக்கி நாராதனா கரமு ஸ்விலாய்கே சுபாவித கேத்தே பிரேமனியம கேஹனாக்கிமி ஏட்டத் அது மே சந்ததியதார பிராசாங்கிக சச்சிவ கரணிய ரசகான் வந்தட்டு மிக கௌரவனீய ஆராதனைய ஒபே அத்புல் சம்பிரசாதே மதின் நிரஞ்சலா சரோஜினி பிரவீண காயன் சிற்பினேனி ஒபுதுமியட்டாய் மி வேதிகாவட்ட
1: லக்கண்ட மியூரு மியசியட்ட மடத் கீத காயனா கரன்ன ஆராதனா கிரிம பிலிபந்தவ முலிம்ம மகே கிருதஜ்ஞதாவய பிர்ணமன்ன கெமதி தசுன் சோயிராட்ட ஹாஹாபுரா கேலா மே வெடிஸ்தானின் மம இதிரிபத் கரன்ன தோரகத்தி 1974 வசர தமாய் மம முலிம்ம சரலகி காயிக்காவக் ஹட்டியட்ட மட சரலகி வெடிஸ்தானத் இதிரிபத் கரன்ன லெபுனு வசர ඇතින්ම අපේ ගුවන් විදුලි ඉතිහාසයේ ස්වර්ණමය යුගයේ වශයෙන් හැඳින්වෙන 70 දශකයේ බිහි වූ මං හිතන්නේ මම රසිකයින්ට වඩාත්ම සමීප වූ ගීත අතුරින් සුවිශේෂී ස්ථානයක් හිමිවන ගීතයක් තමයි මේ අකලට වටමහා වරුසාවක්සේ කියන ගීතය. මම ළමා අවදියේ ඉඳලම මට ගුරුහරුකන් දුන් විශාරද නන්දමාලනී මහත්මිය ලවා තමයි මම මේ ගීතයට තනුව නිර්මාණය කරගත්තේ. ඇත්තම අද වර්තමානයේ නන්දමාලනී මහත්මිය තනු නිර්මාණකරණයෙන් නොයදුනත් මගේ ඉල්ලීම එකල ඇය ඉතාම නිර්හංකාරව සතුටින් බාරගෙන ඒක ඉෂ්ට කළා. ඒ ප්‍රතිඵලයක් වශයෙන් තමයි මේ අකලට වටමහා වරුසාවක්සේ කියන ගීතේ බිහි වුණේ. ඒ එක්කම කියන්න ඕනේ දසුන් ගුවන්විදුලියේ ස්වර්ණමය යුගය ආලෝකමත් කළ ප්‍රතිභාපූර්ණ ගීත රචිකාවක්. ඒ වගේම ප්‍රවීණ නිවේදිකාවක් වූ දයා දල්විස් මහත්මිය තමයි මේ සංවේදී ගීත රචනාව රචනා කළ දුන්නේ. ඉතින් ඇත්තෙන්ම අප තිදෙනාගේම දායකත්වයෙන් බිහි වූ ඉතාම සරල ඒත් හදවතට සමීප වූ මේ ගීතයට මම අදත් එක ලෙස ආදරය කරනවා.